0: முப்பர் பிரமையில் நீற்றுக்கு பிறகு
1: control de censo para 060
2: 6015 1425 1 8 el aterrizaje
1: liberando pista contacto 219
2: 0 8 8